கரு கிருபா கலவே கட்டே காலஞ்சன் சாரியா எந்திரோஞ்சன் காமோ துட்டா தங்கா சப்த சுச்சா சௌவாரியா கஹ நான்கையோ ஆனந்த ஆனந்த குருதே ஜானியா பாபா ஜிஸ் தும் தே சுயி ஜன பாவா பாபா தான் சோ ஜன தே ஜிசனும் ஹர கியா கரே விச்சாரியா ਹੋਰ ਕਿਆ ਕਰੇ ਵਿਚਾਰਿਆ ਇੱਕ ਭਰਮ ਬੁਲਾ ਫਿਰੇ ਦਰ ਸਕ ਨਾਮ ਲਾ ਸਵਾਰਿਆ ਗੁਰ ਪ੍ਰਸਾਦੀ ਮਨ ਭਇਆ ਨਿਰਮਲ ਜਿੰਦਾ ਪਾਣਾ ਪਾਵੇ ਕਹਿ ਨਾਨਕ ਜੇ ਦੇ ਪਿਆਰੇ ਸੋਈ ਜਨ ਪਾਵੇ ਆਪ ਹੋ ਸੰਤ ਪਿਆਰੇ।